0: முப்பை தேர்களே என்னை தோர் தோறுபானே தவறுரா அஞ்சி நாமனை காணோம் அஞ்சி நா கத காணோம் சாணோ வேரடு கிழி காணோ மழைகார அல்லுதே நன்னா தவறூரு முத்தை தேகலே என்னை தோறுபானே தவறு
1: அச்சா கெம்பினவளே மறந்து விட்டா
0: அச்சா கெம்பினவளே.